0: மார்னிங் போஜோ.
1: ஹாய் ஹலோ நமஸ்காரம், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு மார்னிங் மோஜோ ஆன் ஆஸ்ட்ரேயா எஃப்எம் 90 நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம். மார்னிங் மோஜோயுமாய்ட்டு தான் ஈ ஒரு மனோகரமாக பிரபாதத்தில் எத்தேர்ந்திருக்கிறது. வேற ஆருமல்ல, ஆர் ஜே அனுஷ்யാണ് കേട്ടോ. அப்போ இன்ன திவசம் ஒன்று நோக்கி ஜூலை மாசத்தில் தான் 25-ஆமத்தை திவசத்தில் நம்மளிங்க எத்தி நிற்கான. ஜூலை 25 கேட்டோம். மாத்திரல்ல இன்று சாட்டர்டே ஆன, வீக்கெண்டிலேக்கு இங்கே அடுத்து நிற்கிற ஒரு திவசம் கூடியான எந்த வேணும் பார. அப்போ சாட்டர்டே ஆயதுகொண்டு எல்லாரும் பயங்கர ஹாப்பிலൊക്കെ ആയിരിക്കും. കാരണം നമുക്ക് അടുത്ത ഡേ എന്ന് പറയുന്നത് സൺഡേ ആണ്. അപ്പോൾ അതിൻ്റേതായിട്ടുള്ള സന്തോഷങ്ങളും കാര്യങ്ങളൊക്കെ പൊതുവെ ഉണ്ടാകും, അത് സ്വാഭാവികമാണല്ലേ. അപ്പോൾ എല്ലാ പ്രിയപ്പെട്ട ലിസണേഴ്സിനും ഒരു അടിപൊളി സാറ്റർഡേ ദിവസത്തിൻ്റെ ആശംസകൾ അറിയിച്ചുകൊണ്ട് തന്നെ നമ്മളിത് ഐശ്വര്യമായിട്ട് മോർണിംഗ് മോജ് അങ്ങോട്ട് സ്റ്റാർട്ട് ചെയ്യുകയാണ്. അപ്പോൾ ഇനി അങ്ങോട്ട് ഒരുപാട് ഇൻഫോർമേറ്റീവ് ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളും അപ്ഡേറ്റുകളും ഒക്കെ കേട്ടറിയാനുണ്ട്. സോ കീപ് ഓൺ ലിസണിങ് ടു ആസ്ട്രേ എഫ് എം 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.

0: சொந்தம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
2: கேட்டது சத்தியமான அசிசிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவதரிப்பிக்கുന്നു தி கம்ப்ளீட் மதர்ஹுட் பேக்கேஜ். பிரெக்னன்சியுடைய ஆதி தினம் മുതൽ பிரசவம் ഉൾപ്പെടെ டாக்டர் பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், ஸ்கேனிங் அடக்கமுள்ள சேவனங்களோட நார்மல் டெலிவரிக்க வெறும் 22,000 ரூபாய், சிசேரியன் 49,000 ரூபாய் மாத்திரம்.
3: அசிசிய மெடிக்கல் காலேஜ், மியனூர், கொல்லம்.

தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: ஆமோரக்கமுணர்ந்த விலாசினியாய் நர்த்தனம் துடரு மோகினி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆஸ்ட்ரே FM 90, நாடினொப்பம் நாட்டார்கொப்பம்.

0: நாடினப்பம் நாட்டார்கொப்பம்
1: தங்கிறது யூதர்கள் என்ன தங்கிறது யூதர்கள் தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்க

தங்கிறதுக்கு தான் தரக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம்.